அவரெல்லாம் அவரெல்லாம் அப்படி இருந்தது தரிதம் அவர் அப்படி இருந்தது தான்